ஹிர்கிருசு தெஞ்சுகிஹீத்தன் ஒத்தரமாக தகலீத்தர் கோவக்குவகும் தீராக் தீரம் ஏகத பல்து தியில.